ஹமகஷ்வரும் உடுத்தகாய் பிங்ஹித் திவி துவஹும் சுரே அவ்வாஹ் கண்ட அழுவாஃபாவா குத்கா அஹரிக்கு மஸ்ஸர்த்துக ஆததகி அல்லாஹுக ஹஜ்ரத்துகா பாரமஹே ஏக தெரிங் ஹதர்மஸ் ஹுர்மத் தெரிவிகிம் வே ஏயி ஹக்கு தெது தீனே ஃபஹே எமஸ்ஸர்த்துகா தியபாமிஹுங்க அமில்ல நஸ்தக தியபாமிஹும் அனியா நுகுரா ஹுஷகமே அதி எம்மெஹா முஷ்ரிக்குன்னா தியபாமிஹும் ஹங்குராம குராஷே ஏவுரெம் விஸ் எம்மெங் எக்குகா தியபாமிஹுன்னா ஹங்குராம குரா ஃபதைன்னே அதி ஹமகஷ்வரும் அல்லாஹ் ஒடிகம் வணி தக்வா வெறின்னா எக்குகாக்கம் தியபாமிஹும் தன்னாஷே.

ஹமகஷ்வரும் உடுதகாய் பிங்ஹித்திவி துவஹுசுரே அல்லாஹு கண்ட அழுவாஃபாவா குதுகா அஹரிக்கு மஸ்ஸர்த்துகு அததகி அல்லாஹுகு ஹஜ்ரத்துகா பாரமஹே ஏகே தெரிங் ஹதர்மஸ் ஹுர்மத் தெரிவெகிம் வே ஏயி ஹக்கு தெது தீனே ஃபஹே எமஸ்ஸர்த்துகா தியபாமிஹுங்க அமில்ல நஃப்ஸ்தக தியபாமிஹுங் அனியா நுகுரா ஹுஷகமே அதி எம்மெஹா முஷ்ரிக்குன்னா தியபாமிஹுங் ஹங்குராம குராஷே ஏவுரெம் விஸ் எம்மெங் எக்குகா தியபாமிஹுன்னா ஹங்குராம குரா ஃபதைன்னே அதி ஹமகஷ்வரும் அல்லாஹ் ஒடுகெம்வனி தக்வா வெறின்னா எக்குகாக்கம் தியபாமிஹுங் தன்னாஷே.

0: தாண்டவ சந்திரம்.
1: அங்காதி உங்கண்ணாதி முனிஃபோய் சிலுவா தினமுக
2: தெதுவெரி கம்மாயக்கு
1: எக்குவெரி கம்மாயக்கு
2: ஏறுவெஸ் மிஹாருவெஸ் ரயித்துண்ணாயக்கு ரயித்துண்ணா எம்மி காத்துக திவேராச்சேக அடு
1: எங்கா சத்ரஸ்தேக சாலிஸ் நுவை கிலோ ஹர்ட்ஸ் மீடியம் வேவ் அட்டி ஹனுவை மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்